நேரம் 5:49. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருவிளையாடல் படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா குழுவினர். பாடல் இடம்பெற்ற படம் பெற்றால்தான் பிள்ளையா.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தார்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. துவக்கமாக பெங்களூர் ரமணியம்மாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:25. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த பாடல் ஒலிக்கிறது எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.
1: மகமாயி மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள், ஈஸ்வரியால் இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் வாழ்வளிப்பாள். அந்த கருமாறி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள், அந்த கருமாறி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள்.

0: தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிச்சா ஜா. பவத்பியஹ சர்வேபியஹ சம்ஸ்கிருத திவசஸ்ய ரக்ஷா பந்தன் பர்வணஹ ச ஹார்திக்யஹ சுப காமனாஹ. அத வார்த்தாஹ. நேபாள தேசே அகஸ்மாத் ஆகத்தேன பீஷண ஜலாப்ளாவேன ஆபத்கிரஸ்தானாம் பாரதீய நாகரிகாணாம் அன்வேஷணாய தேஷாம் ரக்ஷணாய ச பாரதேன பிரயத்னாஹ தீவிரீகிருதாஹ. நேபாள தேசே ஆகத்தேன பீஷண ஜலாப்ளாவேன மிருதானாம் சங்க்யா நவாஷீத்யதிக த்ரிசதம் யாவத் ஜாதா. சஹஸ்ரஷ லுப்தானாம் ஜனானாம் அன்வேஷணாய அதிகாரிணஹ பிரயத்னஷீலாஹ சந்தி. தேஷு நவத்யதிக த்விஷத பாரதீயாஹ அபி சந்தி. திப்பத் நேபாளயோஹ அதிகாரிபிஹ பஞ்சதசசதாதிகானாம் லுப்த ஜனானாம் சூசனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களின் 100.1 MHz எஃப்எம்

கோல்டாலி வரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். காலை 7:15 திரு இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவிரை செய்தி தொகுப்பு டெல்லி என்றால், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் பெரிய பாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தபல். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் கண் மருத்துவர் பிரீத்தி நவீன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 11:10 இசை மலர். இதில் டி கலை மகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை கானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை. சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை, எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இதில் கே கலந்திகா வழங்கும் மிருதங்க இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் வழங்கும் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரை கானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
2: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

விண்ணப்பதாரர்களின் கவனத்திற்கு. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதியன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி

ஆலயத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கு ஏற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai மற்றும் twitter.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட. விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி: தி ஹெட் ஆஃப் புரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. மேலும் விவரங்களுக்கு facebook.com/aarchennai, instagram.com/aarchennai மற்றும் twitter.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: மிஸ்டர் மெட்ராஸ் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரை கானத்தில் கேட்டு ரசிப்போம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: தொடர்வது ஆத்சவேரி செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நிஷித் குமார். த ஹெட்லைன்ஸ்: டெத் டோல் இன் டெவஸ்டேட்டிங் நேபாள் திபெத் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் ரைசஸ் டு 392, வைல் 1,468 பீப்புள் ரிமெயின் மிஸ்ஸிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பார்டர். Center steps up efforts to bring back Indians stranded in Nepal. World's largest financial inclusion initiative, Pradhan Mantri Jan Dhan Yojana, completes 12 years today. Festival of Raksha Bandhan being celebrated across the country. 57-day long annual Amarnath Yatra to conclude in Jammu and Kashmir. Finance Minister Nirmala Sitharaman to be on a 6-day visit to US beginning today. An Indian Grandmaster R. Pragyananda creates history, becomes first Indian to win Grand Chess Tour. And now the news in detail. The death toll in devastating Nepal-Tibet flash floods has risen to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Of the 392 people killed in the disaster, 389 died in Nepal and 3 in neighboring Tibet. Nepal authorities reported

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்களை. திரை கானத்தில் முதலில் வாரிசு பட பாடல் பாடியிருப்பவர்கள் விஜய், எம் எம் மானசி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம்

0: மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: பொன்னியின் செல்வன் 2 படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.

0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட

0: உரிமை பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஆகாஷவாணி நேரம் 8:43:55 நொடி. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாத்தி படப்பாடல் பாடியிருப்பவர் ஸ்வேதா மோகன்.

விடுதலை படத்திற்காக இளையராஜா அனன்யா பட் பாடிய பாடலை கேட்டோம். திரைக்கானத்தில் நிறைவாக லக்ஷ்மிகாந்த் பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற படம் ஆரோமலை.

0: மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: நேரம் 9:00. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தபில். முதலில் வாதாபே கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30 அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக நிறைமதி முகமெனும் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் ஹம்சானந்தி ராங்கம் ஆதி தாளம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலை

0: சேவைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூவிழி வாசலிலே படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும்

பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

ஆகாஷவாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. வழங்கிக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:45. அடுத்து மனு சித்ரா குரல்களில். எங்க ஊரு பாட்டுக்காரன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11:30 வரை கேட்டு ரசிப்போம் திரை கானம். முதலில் வருகிறது வேயில் படப்பாடல், பாடியிருப்பவர்கள் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி

0: நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room No. 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஆகாஷவாணி, நேரம் 11:21. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வேட்டையாடு விளையாடு படப்பாடல் பாடியிருப்பவர்கள் ஸ்ரீனிவாஸ், மகாலட்சுமி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: செவிக்கினிய குரல் அமுதம் கேட்போம்.

0: சூது, சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938, அதிகாரம் சூது.
1: பொருள் கொடுத்து பொய் மேற்கொழி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது.
0: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938, அதிகாரம் சூது.
2: செவிக்கினிய குறள் அமுதம் பருகினோம். நேர்களே, இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை காணம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் டி கலை மகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:45 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, இதில் சாலே லக்ஷணா அவர்களின் வீணை இசை, எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் கே கலந்திகா வழங்கும் மிருதங்க இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜனின் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதவம், 8:10 திரை காடம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்டு ரசிப்போம் திரை காணம். முதலில் சாந்தி படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பஞ்சவர்ண கிளி படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 12:18 ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற படம் 1000 ஒருவன்.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கு செய்திகள்.

அடுத்து சங்கர் கணேஷ் இயற்றி, சங்கர் கணேஷ் இசையமைத்த பாடலை இயற்றியுள்ளார் தமிழழகன். பாடலை பாடியுள்ளார்கள் ஏ வி ரமணன், உமா ரமணன் ஆகியோர்.

நேரம் 1:31. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசைமலர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இசைமலரில் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து மண்ணு புகழ் கோசலைத்தன் என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து குலசேகர் ஆழ்வார் பாசுரம்.

0: இன்றைய இசை மலரில் இதுவரை டி கலைமகன் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டு மார் சுவாதிஸ்ரீ அவர்கள் வாயிலில் பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது செய்தியறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says Jan Dhan Yojana is playing a significant role in advancing financial inclusion and empowering people. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 469. Over 1,500 people remain missing on both sides of border. External Affairs Ministry informs 290 Indian nationals in Nepal remain uncontactable. Rescue and evacuation efforts underway in flood-hit areas. Fresh flood warning issued in Nepal as 5.1 magnitude earthquake hits Sichuan province of China. Finance Minister Nirmala Sitharaman to be on a six-day visit to US beginning today. And India's Vilavan Senthil Kumar to take on Balázs Farkas of Hungary in the final of PSA Budapest Squash Open tonight.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று

0: இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்து கேட்கலாம் கீதாஞ்சலி படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடிய பாடல்.
2: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறே.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR

0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் வசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கயாவது அசர்மா போறீங்களா?
2: இல்லையே.
1: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா?
1: சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: திரைக்கதையின் நிறைவாக ஒலிக்கிறது நானே ராஜா நானே மந்திரி படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், சித்ரா பாடிய பாடல்.

ஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தரகதோம் தகஜம் தகஜம் தகஜம் தரகதோம் தர

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 4:15. தேனி நேரம் கேட்கலாம். துவக்கமாக மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: மெடிக்கல் ஆங்கோலஜி, மெடிக்கல் ஹெமட்டாலஜி, மைக்ரோபயாலஜி, நியூ நெட்டாலஜி, நெஃப்ரோலஜி, நியூரோலஜி, நியூரோசர்ஜரி, நியூக்ளியர் மெடிசன், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ஆப்தால்மாலஜி, பீடியாட்ரிக் சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ் பெத்தாலஜி, ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன், ஃபிசியோலாஜி, பல்மனரி மெடிசன், மனோசிகிச்சா, ரேடியோலாஜி, ரேடியோதெரபி, ரோமேட்டோலாஜி அண்ட் கிளினிக்கல் இம்யூனாலஜி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலாஜி, சர்ஜிக்கல் ஆங்கோலாஜி, டிரான்ஸ்ஃபியூசன் மெடிசன் ஆர் பிளட் பேங்க், ட்ராமா ஆர் எமர்ஜென்சி மெடிசன் ததா யூரோலாஜி. விஸ்தத் ஜானகாரி கேலியே தேக்கியே வெப்சைட் faculty@aimsmangalagiri.edu.in. आवेदन का ऑनलाइन पंजीकरण संस्थान की इस वेबसाइट पर उपलब्ध होगा www.aimsmangalagiri.edu.in. आवेदन करने वालों को हमारी शुभकामनाएं. आज के रोजगार समाचार में बस इतना ही. कल हम इसी कार्यक्रम में आपसे फिर मिलेंगे. तब तक के लिए नमस्कार.
1: This program was produced and presented by the News Services Division of Akashvani.

அடுத்து பார்க்க பார்க்க திகட்டுமோ. ராகம் அரிகாம்போஜி, ரூபகதாளம் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது.

நாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் கடம். தொடர்ந்து காவாவா கந்தாவா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் வராளி, ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். தொடர்வது ஹிந்தியில்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 6:05.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.
0: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விசிலேஷன், 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், கே கலந்திகா வழங்கும் மிருதங்க இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜனின் பாட்டு இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பர்வீன் சுல்தானா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து பண்டிட் கிருஷ்ணராவ் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 4:10 பொங்குமங்கலம் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ரசகுலிகளு இடம்பெறும். 12:00 திரைகானம், 12:40 மேலிசை, 1:10 மகாபலி வைபவம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் கமலாமூர்த்தி அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசையில் எஸ் ரகு எஸ் ரவி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 என்னுயிர் கண்ணம்மா நாடகம் இடம்பெறும். எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி அவர்கள், நடிப்பு எஸ் ஆனந்தன், எஸ் எஸ் சுந்தர்ராஜன், எம் ஏ பிரகாஷ், கௌசல்யா, ஏ கே அபிராமி, எம் உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இளைஞர் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இளைய பாரதம் நிகழ்ச்சியின் முதலில் கே கலந்திகா வழங்கும் மிருதங்க இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.
2: நமஸ்காரம், என் பேர் கலாந்திகா, ரூபக தாளம்.

நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. என்னோட பேரு ஸ்ரீஜா நடராஜன். முதல் பாடல் குருவருளும் திருவருளும், ராகம் ஆபோகி, தாளம் கண்டச்சாப்பு. இயற்றியவர் கௌரி சங்கர் ஸ்தபதி.

சடர்த்த சித்திர முற்ற கற்பூர திருத்தனத்தில் அணைவோனே கற்பக புனக்குரத்தி கச்சடர்த்த சித்திர முற்ற கற்பூர திருத்தனத்தில் அணைவோனே கைத்தர கர்கொத்துக சீன

0: இடம்பெற்றது இளைய பாரதம். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேரம் 7:50. தொடர்வது செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் பலன்கள் குறித்து திருச்சி தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த எமது செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு, யுபிஐ பண பரிவர்த்தனையின் பலன்கள் குறித்து மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டம் சிறப்பாக

0: பயன்படுத்தப்பட்டு வருவது குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் எமது செய்தியாளரிடம் பேசினார். அவர் பேசுகையில்,
1: வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான பைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும்.

0: பிரச்சனைகளை மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வந்து நேரடியா எங்களுக்கு வந்துருது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாம எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு.
1: ஜன்தன் திட்டம் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் எமது செய்தியாளரிடம் பேசும்போது,
2: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 அன்று தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கி கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
1: UPI பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. UPI பண பரிவர்த்தனையின் பலன்கள் குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: வங்கிகளுக்கு போய் வரிசையில் நின்று பேனாவை இரவல் வாங்கி சலானை நிரப்பி பணத்தை டெபாசிட் செய்யும் சிரமங்கள் எதையும் கொடுக்காமல் வாட்ஸ்அப்பில் சாட் செய்வது போல் நொடியில் பண பரிமாற்றம் செய்வதை சாத்தியமாக்கிய தொழில்நுட்பம் தான் UPI. பெரிய தொழில்நுட்ப அறிவு இல்லாமலேயே பாமர கடைக்காரர்கள் முதல் தள்ளுவண்டி வியாபாரிகள் வரை அனைவராலும் எளிதில் இதை பயன்படுத்த முடியும் என்பதாலும், வாடிக்கையாளர்கள் செலுத்தும் பணம் உடனடியாக வியாபாரிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது என்பதாலும் சிறு குறு வியாபாரிகளுக்கு UPI ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. துல்லியமான ரூபாயை கூட வாடிக்கையாளர்கள் உடனடியாக அனுப்ப முடிவதுடன் சில்லறை காசுகள் இல்லாத சிக்கல் UPI வருகையால் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்கின்றனர் வியாபாரிகள்.
4: நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையா போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து நல்லா யூஸா தான் இருக்கு. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போயிடுறாங்க. எந்த சில்லற தட்டுப்பாடு இல்ல. வர்றவங்க அவங்க பாட்டுக்கு அதுல போட்டு விட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு பேங்க்ல அமௌண்ட் ஏறி இருக்கு. எங்களுக்கு அது ஒன்னும் பிரச்சனையா தெரியல. நல்லா இருக்கு. ஸ்கேனர் வச்சுக்கிறது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எங்க கடைக்கு வர கஸ்டமர் ஃபுல்லா பணம் சேஞ்ச் இல்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த கொதும் இல்ல. வந்து நல்லபடி வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு சில்லற தட்டுப்பாடு இல்ல.
3: ஸ்மார்ட் போன் மூலம் UPI வசதியை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்பதால் அனைத்து பரிவர்த்தனைகளும் வங்கி கணக்கில் பதிவாவதால் வரவு செலவு கணக்குகளை பராமரிப்பதும் எளிதாகிறது. மேலும் இது வணிகத்தின் வேகத்தை அதிகரிப்பதோடு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்று சிறு தொழில்களை நவீன உலகிற்கு உயர்த்த பெரிதும் உதவுகிறது.
5: UPI டிரான்ஸ்ஃபர்னால எங்களுடைய வியாபாரம் நல்ல கூடுதலா போயிட்டு இருக்கு. வரக்கூடிய கஸ்டமருக்கு சில்லறைக்காக எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா கஸ்டமருமே இப்போதைக்கு UPI ஆப்ல நிறைய யூஸ் பண்றாங்க.
6: எந்த பேங்குக்குமே நான் போறது இல்ல. வரிசையில போய் நின்று பணம் போட வேண்டிய அவசியம் இல்ல. வரிசையில போய் நின்று பணம் வந்து அந்த விட்ரா ஸ்லிப்ல போய் முந்தெல்லாம் நாங்க எழுதி கொடுத்து கவுண்டர்ல வரிசையில நின்று போய் பணத்தை வாங்கிட்டு வருவோம். இப்ப அந்த வேலையே இப்ப இல்ல. எங்களுக்கு அது இது ரொம்ப வசதியா இருக்கு.
7: எங்களுக்கு சேஃப்டி இதுல அது வந்து அதிகமா இருக்கு. டிரைவரா நானா வண்டி ஓட்டி போவேன். போகும்போது இடையில யார் வந்தாலும் செஞ்சாலும் என பயம் வராது. ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது. செங்கல் மண்ணு ஜல்லி அடிக்கிறவங்களுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணிவிடும். அப்ப இந்த பணம் வந்து என்ன ஆகும்னா எங்க கைக்கு வராது. அப்படியே பேங்கு டு பேங்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து திருடர்களுக்கோ பணத்தை தொலைக்கிறதுக்கோ எந்த ஒரு பயப்பட தேவையில்லை.
3: அந்த வகையில் UPI என்பது சிறு தொழில்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம்.
1: ரக்ஷா பந்தன் விழா சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான பெண் தொழில் முனைவோர் இவ்விழாவில் இணைந்து பங்கேற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
8: நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் என புதுமை பெண்களுக்கு அடையாளம் சொல்கிறார் பாட்டுக்குரு புலவன் பாரதி. புதுமை பெண்கள் இன்றைக்கு வீடு தொடங்கி விண்வெளி வரை அனைத்து துறையிலும் சாதனை படைத்து வருகின்றனர். வீட்டை கட்டிக்காக்கும் பெண்கள் இன்றைக்கு அரசு ஏற்படுத்தி தரும் பல்வேறு வாய்ப்புகளால் தொழில் முனைவோராகவும் ஜொலித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் ஒன்றிணைந்து சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். பெண்ணுக்கு உதவும் பெண் என்ற கருத்தாக்கத்தில் தங்களது தொழில் பயணத்தில் உடன் இருந்து உற்சாகப்படுத்தும் தோழிகளுக்கு ராக்கி கயிற்றினை கட்டி தங்களது பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினர். ரக்ஷா பந்தன் விழா சகோதரர்களுக்கு மட்டுமானதல்ல, உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் உடன் பிறக்காவிட்டாலும் உற்ற தோழிகளாக திகழும் மதிப்பிற்குரிய பெண்களுக்கும் தான் என்பது சேலத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோரின் கருத்தாக உள்ளது.
9: பொதுவா ராக்கி செலிப்ரேஷன் அண்ணன் தங்கச்சி தம்பி அந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும். நாங்க ஐகான் சர்க்கிள்ல ஒன்லி உமன் ஆண்டர்பிரனர்ஸ் 500 மேற்பட்ட பெண் தொழில் முனைவர்கள் இணைந்து இருக்கிறதுனால இது உமன் சப்போர்ட்டிங்.

0: உமன் என்ற கான்செப்ட்ல இன்னைக்கு நாங்க ராக்கி செலிப்ரேஷன் ப்ரௌட் ஐகான் சர்க்கிள் மெம்பரா இதுல நாங்க இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இன்னைக்கு வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரனர் ரக்ஷா பந்தன் செலிப்ரேஷனுடைய ஒரு தீமாவே நாங்க வந்து வச்சிருப்போம்.
2: யூஸ்வலா வந்து ரக்ஷா பந்தன் வந்து ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் தான் கட்டுவாங்க. ஏன் ஒரு பொண்ணு ஒரு இன்னொரு பொண்ணுக்கு கட்டக்கூடாதா, அதாவது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி கட்டக்கூடாதா, அந்த கட்டுறது வந்துட்டு ஒரு பர்பஸா இருக்கணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு எங்களோட நோக்கம். சோ எதுக்காக அவங்களோட பிசினஸ் ஆகட்டும் அவங்களோட சர்வீஸ் ஆகட்டும் நாங்க கூட இருந்து அவங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு நாங்க ராக்கி ஃபார் பர்பஸ்ங்கிற செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
3: சுற்றுலா, வர்த்தகம், ஜவுளித்துறை, ஆடை வடிவமைப்பு, கணக்கு தணிக்கையாளர், கல்வியாளர் என அனைத்து துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவோரும் ஒரே நேரத்தில் தங்களது தோழிகளுக்கு ராக்கி கயிறு கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்களது தொழில் சார்ந்த அடையாளங்களை கொண்டு அவர்கள் அணிவகுப்பாகவும் வந்தனர். சமூக சூழலில் ஒற்றை குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் பெருகி வருகின்றன. இரத்த சொந்தமாக இல்லாவிட்டாலும் நட்பாக அறிமுகமாகி நல்லது கெட்டது என அனைத்திலும் அசராமல் உடன் நிற்போர் சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் மாறிவிடுவதே ரக்ஷாபந்தன் போன்ற விழாக்களின் நோக்கமாக இருக்கிறது. எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம், இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என்பது வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக மாறும் அழகியலை ரக்ஷாபந்தன் உருவாக்குகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும்.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரக்ஷாபந்தன் விழாவை பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவர்களுடன் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் கொண்டாடினார். அன்பு மற்றும் பிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் ரக்ஷி கயிற்றை சகோதரர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு கட்ட வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் மாணவர்களிடம் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஐயங்காளியின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் விளிம்புநிலை மக்களுக்கு கல்வி வாய்ப்புகளை பெற்றுத்தருவதிலும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் அவர் மேற்கொண்ட தொடர் முயற்சிகள் உத்வேகத்தை அளிப்பதாக கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்காக பாடுபடும் அனைவருக்கும் அவரது வாழ்க்கை வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஐநாவின் துணை பொதுச் செயலாளர் அமீனா முகமது புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். நீடித்த வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பருவநிலை மாற்றம் மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து இருவரும் விரிவாக விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு நிதிசார் சேவை மற்றும் அதிகாரம் அளிக்கும் குறிப்பிடத்தக்க முயற்சியாக ஜன்தன் திட்டம் அமைந்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயண குருவின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் காலத்தால் அழியாத அவரது போதனைகள் தலைமுறைகளை தாண்டி தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக கூறியுள்ளாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை கானம். நிகழ்ச்சி கேட்க முன் பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை. பேரா

0: கட்டினா சுயம் ஹி கட்டுப்படு. பாரதிய சேனா.
1: திரைகாணத்தின் முதலில் ஒலிக்கிறது தெரி படத்திற்காக ஹரிஹரன் சைந்தவி வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ரெக்க படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 திரைகாணம் கேட்கலாம். ஒலிக்கிறது வியட்நாம் மீடு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.
2: பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் மே மாதம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலாக ஒலிக்கிறது சாகுல் அமித் ஸ்வர்ணலதா மனோரமா பாடியிருக்கும் பாடல்.

போன பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு கண்ணு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தேனிலவு திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் ஏ.எம். ராஜா, எஸ். ஜானகி.

வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, தலைமீகும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி.

0: கேட்கலாம் ஏ.எம். ராஜா பாடியிருக்கும் பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய். கண்கள்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை

0: முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நிறைவாகும்.

0: மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நிறைவாக ஒழிக்கிறது இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பூக்காரி சூரியகாந்தி சொல்லத்தான் நினைக்கிறேன் ராஜராஜ சோழன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள்

ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பூக்காரி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலும், அதனைத் தொடர்ந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்கள் ஆக இரண்டு பாடல்கள் இடம்பெறும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூரியகாந்தி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள மூன்று பாடல்கள், அதனைத் தொடர்ந்து மனோரமா பாடியுள்ள ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:39. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட தொடர்ந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி குரல்களில்.

அடுத்து ராஜராஜ சோழன் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி இணைந்து பாடியுள்ள பாடல்.

கட்டட கூழவனுக்கு ஒரு கண்மணி போன்றவனே, கற்பக நாடன் எப்பொரு மேன்மை கணக்கில் வாய்ந்தவனே, முத்தமிழை பயில் வித்தகர் நாவில் முழங்கீடு நாயகனே, மூவுலகும் புகழ் சோழபராந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் தினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால்

ஜமாயே ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் பர்வீன் சுல்தானா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து பண்டிட் கிருஷ்ணராவ் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காமாட்சி ஷியாமா சாஸ்திரி இயற்றிய சரஜதி, பைரவி ராகம் மிஸ்ரச்சாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேரில் 100.1 சென்னை வானொலி இன் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி. படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:20:40. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:31 பத்தனுடைய 100.1 FM கோல்டு வாங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது சாந்தி திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியுள்ள பாடல்.